சுப்பிரமணியன் சண்முகநாத சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சண்முகநாத சுப்பிரமணியன் சுசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஓம் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஜெய் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய சிவசிவ ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணிய சிவசிவ ஹர ஹர சுப்பிரமணிய.